சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:11. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் பாடல்களை பகிரியின் பக்கத்தில் பதிவிட்டு கேட்டு மகிழலாம். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் உங்கள் பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்களே, நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக ஒரு அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வீரகேரள முதலட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. நேர் சொந்தங்களை மன்னிக்கவும், ஒரு 10 நிமிடம் தாமதமாக வளம் வந்தது, ஒரு அவசர வேலையின் காரணமாக மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாவர்கள் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சார் என்று வாழ்த்துவிட்டு சென்றிருக்கிறார், எங்கென்று தெரியவில்லை. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயாவர்கள் சபரி இணையதள வானொலியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடல்களை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி பாடல்களை எல்லாம் இளம் தென்றல் காற்றாய், இன்னிசை மழையாய், தேன் சுவையாய், தித்திப்பாய், திகட்டாத தேனமுதாய், இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை நேர்படுத்தி பூக்களின் மனமாய் பாக்களை புகழ்மணம் பரப்பும் அன்பும் அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதரேசன் ஐயாவிற்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி தெரிவித்துள்ளார் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயாவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி ஐயா, நன்றி. கரூர் மாவடியான் கோயில் பகுதி ரகுபதி ஐயாவர்கள் இணைந்துள்ளார்கள், வணக்கம் ஐயா, வாருங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகுதி பிரகாஷ் ஐயாவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் ஆரம்பமே கலக்கல் பாடல் செம என்று பாராட்டினார்கள். ரகுபதி ஐயாவர்கள் பஞ்சு முட்டாய் சேலை கட்டி குஷ்பு அவர்களை கண்முன் கொண்டு வந்தார். ஏன்னா தெரியவில்லை, பின்னாடியாக சென்று விட்டார். ஐயா இருங்கள் ஐயா, இப்போதுதான் ஆரம்பம், அதற்குள்ளேவா, கொஞ்சம் பொறுங்கள் ஐயா. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாவர் மீண்டும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார், அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். நேர் சொந்தங்களே, குழுவில் ஒரு புதிர் போட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த புதிர் போட்டிக்கான விடையை தனிப்பக்கத்தில் தாருங்கள் நேர் சொந்தங்களே. முதலில் இடமிருந்து வளமாக 1, 2, 3 என்று பதில் பூர்த்தி பண்ணுங்கள். பிறகு மேலிருந்து கீழாக 4, 2, 5 நீங்கள் நடுவில் உள்ள எழுத்து அதுவாக அமைந்துவிடும். 1, 2, 3, 4, 5 அதை மட்டும் பூர்த்தி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் சத்தியம் மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோயிலில் பழனிசாமி ஐயாவர்கள் இணைந்துள்ளார்கள், அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் வணக்கம் ஐயா, வாருங்கள். புதிர் மிகவும் சுலபமான புதிர், நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் நேர் சொந்தங்களே, பதிவிடுங்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா என்று இணைந்துள்ளார்கள், வணக்கம், வாருங்கள். தென்காசி மாவட்டம் ஆவடியானூர் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயாவர் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார், வணக்கம் ஐயா, வாருங்கள். நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வனவழி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக நான் உங்கள் ரசிகன் என்ற திரைப்படத்திலிருந்து பூல மாலை கட்டுங்க நாயனம் மேளம் என்ற இந்த பாடல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயாவின் விருப்பத்திற்காக

அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. இதுவரை கேட்டிராத பாடல் அந்த பாடல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சந்திரசேகர் ஐயாவின் விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நான் உங்கள் ரசிகன், நானும் உங்கள் ரசிகன் ஐயா. அரிதான பாடல்களை எல்லாம் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள், அதனால் அனைவரும் உங்கள் ரசிகர்கள் தான் ஐயா. அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பூல மாலை கட்டுங்க என்று அழகான பாடல் ஒலிச்சென்றது. பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சந்திரசேகர் ஐயா அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி, மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி, உங்களுக்கும் நன்றி ஐயா, மற்றற்ற மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல், பாடல் தேர்வு சிறப்பு என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லட்சுமி சீனிவாசன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐயா அவர்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன். வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள், நெஞ்சார்ந்த நன்றிகளுடன். கொடுக்கப்பட்ட புதிர்கான விடை, கொடுக்கப்பட்ட புதிர்கான விடையை ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் செய்யார் சந்திரசேகர் ஐயா அவர்களும் இடமிருந்து வளமாக முல்லை என்றும் மேலிருந்து கீழாக அல்வா, அதே தான் நேர் சொந்தங்களே, சிறிய எழுத்து தான், அந்த கட்டத்திற்குள்ளே எழுத்துக்கள் ஒளிந்து கிடக்கிறது, நீங்கள் அதில் பயன்படுத்தி விடையை சுலபமாக பதிவிடலாம். நேர் சொந்தங்களே, கீழே எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 1, 2, 3 என்று முல்லை, மேலிருந்து அல்வா என்று. அந்த படத்தையும் பார்த்தாலும் தெரியும், பதிவும் பார்த்தாலும் தெரியும் என்பதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே. விடையை கண்டுபிடித்து விடலாம் ஈஸியாக. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகவும், ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காகவும், வேகம் திரைப்படத்திலிருந்து கலாதரா கண்கள் சுகமா என்று ஒரு பாடல். இதுவரை இந்த பாடலையும் கேட்டதில்லை. பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா சேகர். கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே. கலாதரா கண்கள் சுகமா.

இனிமையான இதமான ஒரு பாடல் அழகாக ஒலிச்சென்றது. வேகம் திரைப்படத்திலிருந்து, படத்தின் பெயர் மட்டும்தான் வேகம். பாடல் மிகவும் மெதுவாக சென்றது. அழகாக கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. கலாதரா கண்கள் சுகமா என்று அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கோவை கணபதி சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா சேகர் அவர்களின் குரலில் பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், பாடல் மிகவும் அருமை, கேட்க இனிமையாகவும் சுகமாகவும் இருந்தது, பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள்.

பகிரின் பக்கத்தில் மற்றும் ஒரு புதிர் கொஞ்சம் தாமதமாக வந்தது. நேர் சொந்தங்களை கண்டுபிடியுங்கள். அடுத்த பாடலுக்கு பிறகு விடையை சொல்லுங்கள் நான் கூறுகிறேன். இதோ இப்பொழுது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையம் கோகிலா பழனிசாமி ஐயர் விருப்பத்தில் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து மன்னிக்கவும் காதல் வைபோகமே என்ற திரைப்படல் படத்தின் பெயர். ஆம், சுவரில்லாத சித்திரங்கள் தான். காதல் வைபோகமே என்ற இந்த பாடல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாவட்டம் தொட்டாமலையம் கோகிலா பழனிசாமி ஐயர் விருப்பத்தில்

ஒழித்த அந்த பாடல் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தது விரும்பிய நேர் சொந்தம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டமாளையம் கோகிலா பழனிசாமி ஐயர் விருப்பத்தில் அழகான ஒரு பாடல் காதல் வைபோகம். வைபோகம் தான் ஐயா, உங்களுக்கு எப்பொழுதுமே வைபோகம் தான். பழனிசாமி ஐயாவர்கள் பூங்காக்களின் காதலில் ராஜ்யம், பூங்காக்களின் காதலர்களின் ராஜ்யம், பசிக்கு மருந்து உணவு, பசிக்கு மருந்து உணவு, காதல் என்ற போதைக்கு டூயட் என்ற சிறந்த மருந்து, காதல் என்ற போதைக்கு டூயட் என்ற சிறந்த மருந்து. யார் யார் பெரியவர் சிறியவர்கள் பார்ப்பதில்லை, யார் யார் பெரியவர்கள் சிறியவர்கள் பார்ப்பதில்லை, இதயத்தில் மலர்ந்து விட்டால் உதிரத்திலும் கலந்து விடுகிறது காதல், இதயத்தில் மலர்ந்து விட்டால் உதிரத்திலும் கலந்து விடுகிறது காதல். ஆஹா, காலை அருமையான பாடல் என்று பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல பல என்று நன்றி தெரிவித்துள்ளார். காதலுக்கான கவிதையை அழகாக தந்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டமலை பழனிசாமி ஐயா அவர்கள். நன்றி, நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொடுக்கப்பட்ட அந்த புதிருக்கான விடையை ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும், செய்யார் சந்திரசேகர் ஐயா அவர்களும், சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும் சரியான விடையை தந்துள்ளார்கள். சாட்டை மெட்டி, ஆம், இடமிருந்து வளமாக சாட்டை, மேலிருந்து கீழாக மெட்டி என்பது சரியான விடையை அழகாக தந்துள்ளார்கள். உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு ஒழித்த பாடலுக்கு ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை மனதை தொட்ட பாடல் என்றும், தென்காசி மாவட்டம் ஆவடியார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று பாராட்டினார்கள். நன்றி. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் இணைந்து பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். காதல் வைபோகமே, அடடா ஏன் இணைந்தார் என்பது இப்போ தெரிகிறது. காதல் என்றவுடன் கண்ணன் இல்லாமல் இருக்குமா? ஆமாம், கண்ணன் ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள். காதல் வைபோகமே பாடல் சூப்பரான பாடல் என்று மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நாளை உங்களுக்கு பிறந்த நாள் ஐயா. தென்மொழி முருகன் அவர்கள் மலேசியா வாசுதேவன் ஜானகி குரலில் பாடல் அருமை, பாடல் தெரு சூப்பர் என்று பாராட்டினார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் மீண்டும் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு பதில் சொல்லி அனைவருக்கும் பரிசு பாடல் தர வேண்டும் ஐயா என்று பதிவிட்டார்கள். நிச்சயமாக தருகிறோம். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், நாளைக்குத்தான் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் பாடல் ஒளிவரும் ஐயா, நிச்சயமாக வரட்டும் ஐயா, வரட்டும். சிறப்பான ஒரு பதிவு உங்களுடையது, நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சின்னத்தாயா, இது பெரிய தாயா தெரியவில்லை, சின்னத்தாய் தான். சின்னத்தாய் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா பாடியது ஐயோ, நான் ஏரிக்கரை மேலிருந்து எட்டு திசை காத்திருந்தேன், யார் பாடியது என்று தெரியவில்லையே, இளையராஜா பாடியது என்று கேட்டிருக்கிறார்கள், நான் கவனிக்கவில்லை. தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, செல்வி அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் சின்னத்தாய் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது வருகிறது. அது பிறகு எந்த பாடல் என்று தெரிந்து கொள்வோம்.

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் சின்னத்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்காகவும், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, செல்வி அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த பாடல் ஒளிச்சென்றது. பயிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயார்கள், நாளைக்குத்தான் கண்ணன் பிறந்தநாள், எங்கள் கண்ணன் பிறந்தான் பாடல் ஒளிவரும் ஐயா என்றும், கரு ரகுபதி ஐயார்கள், எங்கே ஐயா ஓடுகிறீர்கள், எப்பொழுதோ உங்களுக்கு இதே வேலை தானே ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்ரேஸ்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். மகிழ்வும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், ஐயா பரிசு பாடல் தருவீர்கள் என்றால் நானும் முயற்சி செய்திருப்பேனே, ஓ காட் பரிசு பாடலை விட்டுட்டேனே, நீங்கள் பதிவிடுங்கள் ஐயா, நிச்சயம் பாடல் வரும், உங்களுக்கு பரிசு பாடல் வரும், நீங்கள் புதிர்களுக்கான விடையை கண்டுபிடிங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல் என்றும், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றியும், அற்புதம் சூப்பர் என்று பாராட்டினார்கள். கரு ரகுபதி ஐயாவுள், இன்னும் பயிற்சி வேண்டுமோ தெரியவில்லை, பிறந்த நாள் இன்று, யாருக்கு ஐயா பிறந்த நாள், ஒன்றும் தெரியவில்லை ஐயா, நானும் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, யோசித்து கொண்டே இருக்கிறேன், யாருக்கு என்று தெரியவில்லை, கொஞ்சம் பதிவிடுங்கள் ஐயா, பிறந்தநாள் கொண்டாடி விடுவோம். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், இதயம் கணிந்த வாழ்த்துக்கள், சிறப்பு, எக்ஸலண்ட் என்று பாராட்டினார்கள். ரகுபதி ஐயர்கள், ஐயா சிவகாசி ராதிகா பிறந்தநாள் சொல்லவே இல்லை. தேன்மொழி முருகன் அவர்கள், மனதை தொட்ட பாடல், சிறப்பான பாடல் என்றும், ரகுபதி ஐயர்கள், ஆகா அருமை இனிமை என்று அழுது கொண்டிருக்கிறார், ஏனோ தெரியவில்லையே என்னமோ நடக்குது. தேன்மொழி முருகன் அவர்கள், நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி ஐயா, இளையராஜா பாடல் அவர் குரலில் பாடல் அருமை என்றும் பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார்களாக அருமை என்றும், கரு ரகுபதி ஐயர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும், விவேக் அவர்களை, கோபத்தில் இருக்கிறார் ஏனோ தெரியவில்லை ரகுபதி ஐயா அவர்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், இசைத்தரம் அருமை நன்றி என்றும் பாராட்டினார்கள். ரகுபதி ஐயர் ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம், என்னை பொறுத்தவரை காவியம், யாரோ என்று தெரியவில்லையே. ஆவுடையார் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயாவர்கள், பாடல் மிகவும் அருமை, அற்புதம் சூப்பர் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், நான் ஐயா நான் விரும்பிய பாடலை கேட்டு மெய்மறந்து போனீர்களா, கேள்வி கேட்கவில்லை, கேள்வி வருகிறது நிச்சயமாக. அடுத்த பாடலுக்கு பிறகு அந்த கேள்வி வரும். நிகழ்ச்சியில் சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேரலையில் ஒரு நேர் சொந்தம், இதோ வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், ராமபுரம் அனுசுயா.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து மிக நன்றி, குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: சபரி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்துடன். கவிதா என்ற படத்திலிருந்து பறக்கும் பறவைகள் நீயே, படரும் கொடிகளும் நீயே, இந்த பாடலுக்கு என்னுடன் சேர்ந்து அனிதாவும் விரும்பி கேட்கிறாங்க, நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம் இந்த பாடலை, ஒலிக்கி விடுங்க.
0: நிச்சயமாக இது வருகிறது உங்கள் பாடல்.
1: கவிதை, ஹலோ, இதுல வந்து கதாநாயகராக ஒரு நடிகர் நடித்திருப்பார், ஒரு தீவிர ஒரு ஐயப்ப பக்தர் என்றும் சொல்லலாம், அந்த நடிகர் பெயர் யாரு என்று குறிப்பிட்டாலும் அது ஒரு நல்லதே என்று நினைக்கிறேன், அதை குறிப்பிட சொல்லுங்கள் நம் நேயர்களை, யார் என்று அந்த கதாநாயகர் பெயரை.
0: நிச்சயமாக குறிப்பிடுவார்கள், தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றி. ராமபுரம் அனுஷியாவின் விருப்பத்திற்காக கவிதா என்ற திரைப்படத்திலிருந்து

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கவிதா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் ராமாபுரம் அனுஷா அவர்கள் விருப்பத்திற்காகவும், காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தரமேரூர் வட்டம் காரணி அனிதா அவர்கள் விருப்பத்திற்காகவும் அந்த பாடல் ஒலிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல், நன்றி தெரிவித்துக்கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் பழமையான பாடல் என்றும் மினியோய் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். கரு ரகுபதி ஐயர்கள் கவிதாவின் கதாநாயகனை கண்டுபிடித்து விட்டார். எம் என் நம்பியார் என்று இவர்தான் அவர், அவர்தான் இவர், அப்படியா அப்படியே ஐயா சிறப்பு. ரகுபதி ஐயாவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். விடையை சரியாக தந்துவிட்டார். புதிருக்கான விடையை ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் லட்டு ரொட்டி என்று அவர்களும் சரியான விடையை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக விருமாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கரூர் ரகுபதி ஐயாவர்கள் விருப்பத்திற்காகவும், தங்கப்பொண்ணு காவ்யா மனோஜ்குமார் இவர்கள் விருப்பத்திற்காகவும் இதோ

0: அன்ன குடிச்சி அழகுமையில் வெச்சி அம்மா தன்னந்தனியே வாடுறத கண்ணான கழுவநாதன் கண்டு மனம் கலங்கி நின்று
1: அவன் உள்ளங்கை ரேகைய ஊடுருவி பார்த்துட்டான், உறங்கை ரேகைய புரட்டி புரட்டி பார்த்துட்டான், உன்னை காப்பு

0: இப்படி உருமாண்டி சொன்னதும் ரெண்டு பேருக்கும் கடுமையா சண்டை நடந்துச்சு. அப்ப பூமியெல்லாம் நடந்துச்சு, மலையெல்லாம் உடஞ்சிச்சு. இத பார்த்த சில பேரு வீணா எதுக்கையா சண்டை போடுறீங்க, சமாதானம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்களும் அதுக்கு சம்மதித்தாங்க. அப்புறம் பஞ்சாயத்தார் தீர்ப்பு
1: சொன்னாங்க,
0: தொட்டப்பநாயக்கன் ஊர்லயும் மதுரை மொட்டக்கோரத்து பக்கத்திலையும் கொடி ஒண்ணு நட்டு வைப்போம். உங்க ரெண்டு பேர்லயும் யார் முதல்ல போய் அந்த கொடியை தூக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த எல்லை சொந்தம்னு பஞ்சாயத்தார் தீர்ப்பு சொல்ல பேய்க்காம யோசிச்சான். யோசிச்சு சதி ஒண்ணு பண்ணுனான். விரும்பாண்டு கேல ஒரு நொண்டி குதிரை ஒண்ணு கொடுத்து அவன் போனா எங்கடா கொடியை தூக்கிட்டு வர போறான்னு நினைச்சான்.

0: அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒரு தந்திரம் பண்ணுனா பேச்சி அம்மா.
1: என்ன செஞ்சா?
0: தன் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை கிணத்துக்குள்ள போட்டுட்டு, அண்ணே அண்ணே மோதிரம் விழுந்துருச்சு எடுத்து கொடுங்கன்னு சொன்னான். தங்கச்சி வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிற அண்ணன் தங்கச்சிக்காக கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த மோதிரத்தை எடுக்கையில கிணத்து மேல இருந்த கல்லை தூக்கி வச்சு மூடி பேச்சி அம்மா விரும்பாண்டிய கிணத்துக்குள்ளேயே சிற வச்சு விட்டான். என்ன தங்கச்சி, உனக்கு உதவி பண்ண வந்த எனக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியான்னு விரும்பாண்டி கேட்க, பேச்சி அம்மா யோசிச்சு, தினந்தரம் அண்ணனுக்கு பூஜை பண்ண சூலி பொண்ணும் சூலி மாடும் கொடுக்க நம்மளால முடியுமா? கொடுத்தா இந்த ஊரு உலகம் தான் தாங்குமா அப்படின்னு நினைச்சு அண்ணன் கிட்ட சொன்னா, அண்ணே நீ கேட்டபடி உனக்கு பூஜை பண்ண முடியாது, ஆனா உனக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா

கலக்கலான ஒரு பாடல் ஒளிச்சென்ற தினேஷ் சந்திலே, அட்டகாசமான ஒரு பாடல். விருமாண்டி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம். கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி தங்க பொண்ணு காவ்யா மனோஜ்குமார் இவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். குமரி மாவட்டம் இரணில் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் பாடலுக்கு ஏற்றார் போல் மேலவாத்தியத்துடன் அடித்து நொறுக்குகிறார் சிறப்பாக அட்டகாசம் ஐயா. ரகுபதி அவர்கள் பாடல் வழங்கியதற்கு மிக்க நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. மலர்ச்செண்டு கொடுத்து அழகாக ஒரு இசைவாத்தியத்துடன் அடித்து நொறுக்குகிறார். இசையமைத்து கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி ஐயா அட்டகாசம். ரெட்டாபிடி தீபகுமார் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் விருமாணி படப்பாடல் சிறப்பான பாடல், படம் பார்த்த மாதிரியே இருக்கிறது, பாடலை தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டாபிடி தீபகுமார் அவர்கள் அருமையான சாமி பாடல் என்றும் பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி என்றும் பாராட்டினார்கள். நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார் இந்த பாடலுக்கு, சிறப்பு அருமை. தேன்மொழி முருகன் அவர்கள் ஆகா அருமை என்றும் பாராட்டினார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தூர் சங்கர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். இனிய முற்புகள் வணக்கத்துடன், வணக்கம் ஐயா நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்களுடன். நன்றி நன்றி ஐயா. ரகுபதி ஐயா அவர்கள் கமல் கமலஹாசன் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் விருமாண்டி வேடத்தில், சிறப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் பாடலை தேர்வு செய்த நாட்டாம அண்ணாவுக்கு ஸ்வீட் ஆஹா கொடுங்கள் ஐயா கொடுங்கள், அவர் எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிடலாம், அவருக்கு எந்த ஒரு அந்த இதுவும் இல்லை, அதாவது சுகர் இல்லை என்று சொல்ல வந்தேன். அவர் எவ்வளோ இனிப்பு வேண்டுமானாலும் சாப்பிடலாம், சாப்பிடட்டும். தேன்மொழி முருகன் அவர்கள் வேறு லெவல் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று பாராட்டினார்கள். கை கொடுத்தும் கை தட்டியும் பாராட்டினார்கள். நன்றி. இரஞ்சல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இசைத்தரம் மிகவும் சிறப்பு, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா. நன்றி. ரகுபதி ஐயாவர்கள் பாடலில் தெரிந்த நாட்டா மன்ன ஸ்வீட் பாட்டுனா இப்படி ஒரு பாடணும், நிச்சயமாக ஐயா அழகாக பாடியது உங்கள் பாடல். நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியானுடையை ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சரியாக தந்துள்ளார்கள். சோளம் மேளம், ஆம், இடமிருந்து வளமாக சோளம், மேலிருந்து கீழாக மேளம் என்பது சரியான விடையை தந்த அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்திற்காக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து கனவு காணும் வாழ்க்கையா. அழகான ஒரு பாடல், இனிமையான பாடல் இதோ.

0: அழகான ஒரு சோகப்பாடல். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாதி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பதிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், இரங்கல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் விடையை குழுவில் பதிவிட்டுள்ளார். ஐயா, தனி பக்கத்தில் உங்கள் விடையை தாருங்கள் ஐயா, அப்பொழுதுதான் உங்களை பார்த்து யாரும் காப்பி அடித்துவிட மாட்டார்கள் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பதிலை பார்த்து அனைவரும் தெரிந்து கொண்டு என் தனி பக்கத்திற்கு வந்து பாராட்டை பெற்று விடுவார்கள். அதனால் நீங்களும் தனி பக்கத்தில் தாருங்கள் ஐயா உங்கள் பிதிருக்கான விடையை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனுமந்தபுரம் சங்கர் ஐயாவர்கள் கீதநேசன் ஐயாவர்களுக்கு தனிப்பகத்தில் பதிவிடவும் என்று பதிவிட்டுள்ளார். நன்றி நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் குளங்கள் அருமையான சோகப்பாடல் தத்துவ பாடல் கே ஜெயசேஸ் குரலில் சிறப்பு என்று பாராட்டினார்கள். நான் தனிப்பக்கத்தின் எண்ணை தந்தேன். சங்கர் ஐயாவில் சிரித்த வண்ணம் இருக்கிறார் ஐயா. அவர் புதிய நேர் ஐயா, தனிப்பக்கத்திற்கான எண் தெரியுமோ தெரியாதோ, அதனால் பதிவிட்டேன் ஐயா, மன்னிக்கவும். வேறொன்றும் இல்லை, அதற்காக சிரிக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் கேட்க கேட்க இனிமேல் மனதை தொட்ட பாடல் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார் பிரதீபகுமார் அவர்கள் அருமையான சுகமான பாடல் மனதை தொட்ட பாடல் நைஸ் என்றும் பாராட்டார்கள். நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆஹா வந்துவிட்டார் சீனிவாசன் ஐயா அவர்கள் தனிப்பக்கத்தில் குட் மார்னிங்குடன். வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள் மகிழ்ச்சி. இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். புதிர்கான விடையை லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டம் மணந்தூர் சங்கர் ஐயா அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்களும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும், நத்தை மெத்தை, ஆம் நத்தை மெத்தை என்று சரியான விடையை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி உடலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் சொந்தம் நேரலையில். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: தென்காசி மாவட்டம் அச்சங்குன்றத்திலிருந்து பேசுகிறேன்.
0: அச்சங்குன்றம். ஆஹா, புதிய நேயர் என்று
1: நினைக்கிறேன்.
0: நன்றி நன்றி ஐயா. குறுங்கள் உங்கள் பாடல்.
1: எனக்கு இந்த விஜயகாந்த் அவர் நடிச்ச பாட்டு படம் படம் மதியம் நீதியின் மறுபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை கருங்கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், சோக பாடல். அந்த பாடல் எனக்கு
0: நிச்சயமாக இதை கேட்டு மகிழ்வோம் ஐயா. சோகமான சோகமான அந்த பாடலை அன்பு அச்சங்குன்றம் தென்காசி
1: தென்காசி மாவட்டம்
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சோலைச்சேரியா தான் ஐயா? சோலைச்சேரியா தான்.
1: ஆமா, சோலைச்சேரி.
0: சிறப்பு ஐயா, சிறப்பு. நன்றி ஐயா. இதை வருகிறது உங்கள் பாடல். தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி அன்பு ஐயாவர்கள், இதோ அவர்கள் விருப்பத்தில் நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து ஒரு சோகப்பாடல்.

சோகமான பாடல், சுகமான பாடல். எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் மாலைக்கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் என்ற இந்த பாடல். விரும்பிய நேயர் சொந்தம், தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி அடுத்து அச்சங்குன்றம் என்ற பகுதியிலிருந்து அன்பு ஐயா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் நிகழ்ச்சியில் இன்று தான் இணைந்துள்ளார்கள். பாடலை கேட்டு முதல் பாடலாகவே சோகமான சுகமான பாடலை தந்துள்ளார். சோகமில்லாத இதயம் எங்கே இருக்கிறது? அனைவரிடமும் இருக்கிறது, ஆனால் அந்த சோகத்தையும் மறக்கச் செய்யும் இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம். அருமையான பாடல் தேர்வு செய்த அன்பு ஐயாவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, கரூர் ரகுபதி ஐயாவர்கள் பாடலை கேட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அழாதீர்கள் ஐயா, அழாதீர்கள், நிச்சயம் உங்கள் கண்ணீருக்கான விடை கிடைக்கும், கவலை வேண்டாம். ஆஹா அருமை இனிமை என்று பாராட்டினார்கள். பாடல் ரகுபதி ஐயர்களை கட்டி போட்டுவிட்டது. பாவம் மூச்சு வாங்க திணறிக்கொண்டிருக்கிறார். யாரேனும் கட்டை அவிழ்த்து விடுங்களேன். திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயர்கள் இதயத்தை தூவி இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அருமையான பாடல், இனிமையான இசையில் அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயர்கள். நன்றி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சோகத்திலும் சுகமான ராகங்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், பாடலை விரும்பிய அண்ணன் அன்பு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் தம்பி அன்பு சபரியில் முதல் பாடலை அருமையான பாடல் தேர்வு செய்துள்ளார். சோகப்பாடல் தான் சோகத்திலும் சுகமான பாடல், பாடலை தேர்வு செய்த தம்பி அன்பு அவர்களுக்கு நன்றி நன்றி என்று நன்றி பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் நைஸ், சிறப்பு, மனதை தொட்ட பாடல், ஸ்டார், கை கொடுத்து பாராட்டினார்கள் தேன்மொழி முருகன் அவர்களும். நன்றி. திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள். கொடுக்கப்பட்ட புதிர்க்கான சரியான உடையை தென்னை அன்னை, தென்னை அன்னை என்பது சரியான உடை. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயர்கள் தேன்மொழி முருகன் அவர்கள் சரியான உடையை தந்துள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலின் தேர்வாக படித்தால் மட்டும் போதுமா? போதும் என்று தான் நினைக்கிறேன், படிக்கவே தேவையில்லை என்று கூட நினைக்கிறேன் சில நேரம். படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்திலிருந்து அண்ணன் காட்டிய வழி அம்மா. சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அம்மா அவர்களின் விருப்பத்தில் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து இது அழகான பாடல்.

அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா என்று அழகான ஒரு சோகமான பாடல் இதுவும் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அம்மா அவர்களின் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே,

திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயாருள் சரியானுடைய தந்துள்ளார்கள். உங்கள் எல்லாத்தின் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக்கொண்டு, கரு ரகுபதி ஐயாருள் சிவாஜி கணேசன் அவர்களை ஒரு சோக காட்சியில் இருப்பது போல் கண்மனை கொண்டு வந்துள்ளார். பக்கத்தில் ஏனையா கிருஷ்ணரும் இருக்கிறார், தெரியவில்லையே. உங்கள் அளவிற்கு நான் படிக்கவில்லை ஐயா, நீங்கள் படிக்காத மேதை என்பதை ஒப்புக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த படலாக, தென்காசி மாவட்டம் ஆவுடையாளர் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக வச்ச பார்வை தீராதடி என்று நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் இனிய பாடல் தாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், என்று நலமுடன் என்று இந்த பாடலை தேர்வு செய்துள்ளார். இதோ வருகிறது.

உற்சாகமான ஒரு பாடல், துள்ளலான பாடல் ஒலிக்கின்றது. தென்காசி மாவட்டம் ஆவடியாளர் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பையா அட்டகாசம். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா அர்ஜுனன் பீமன், ஐயா நீங்கள் அர்ஜுனன் தான் நான் ஒப்புக்கொள்கிறேன், ஐயா பீமன் நானா ஐயா? இருக்கட்டும், பரவாயில்லை, எனக்கு தெரியவில்லை ஐயா, நீங்களே சொல்லிவிடுங்கள், நீங்கள் அர்ஜுனன் தான் அது மட்டும் தெரிகிறது. கரூர் ரகுபதி ஐயார்கள், வச்ச பார்வை தீராதடி என்று. ஐயையா ஐயா, சிறப்பான ஒரு பார்வை ஐயா உங்கள் பார்வை, அழகு. தேன்மொழி முருகன்.

லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் சரியான விடையை தந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது ஒரு மலரின் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்களின் விருப்பத்திற்காக

இனிமையான இதமான மென்மையான ஒரு பாடல், அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஒரு மலரின் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஜான்சி அவர்கள். மனதை தொட்ட பாடல் தேங்க்யூ என்று பாடலை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். அழகான ஒரு பாடல் கேட்டுக்கொண்டோம் உங்களால். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் அருமை என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியானுடைய சிட்டு கோட்டை, சிட்டு கோட்டை என்று திருவண்ணாமலை நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும் சரியானுடைய தந்துள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சென்னை நங்கநல்லூர் கண்ணன் சாந்தினி கண்ணன் இவர்கள் விருப்பத்திற்காக அவள் தந்த உறவு திரைப்படத்திலிருந்து நினைத்து பார்க்கிறேன். நினைத்து பார்க்காதீர்கள் ஐயா வந்து கேளுங்கள் பாடல் வருகிறது.

சிறப்பான பாடல் ஐயா, நானும் நினைத்து பார்க்கிறேன். அழகான பாடல், உங்களுடைய பாடல். அவள் தந்த உறவு என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் சாந்தினி கண்ணன் இவர்கள் விருப்பத்திற்காக பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தேன்மொழி முருகன் அவர்கள், நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கின்றது, சிறப்பான பாடல், எஸ்பிபி இளமையான குரலில் பாடல், அருமை, அரிதான பாடலை தேர்வு செய்த நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டுள்ளார்கள். சிறப்பு கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்த ரகுபதி ஐயா அவர்கள், பாடலுக்கு ஏற்றாற்போல் இசை வாத்தியத்தை அழகாக வாசித்து கொண்டிருக்கிறார் சிறப்பு ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டது மிகவும் அருமை, சரியான பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியான விடை, படகு மடல். ஆம், மடல் என்பது சரியான விடை, படகு மடல் என்பதை ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும் சரியான விடை தந்துள்ளார்கள். உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து பூவுக்கெல்லாம் சிறகு என்ற இந்த பாடலை ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரித்திகா, அலெக்சா, நரேன் இவர்கள் விருப்பத்திற்காக உயிரோடு உயிராக

அட்டகாசமான ஒரு பாடல் ஒலி சென்றது. பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது என்று மென்மையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. விரும்பிய நேர் சொந்தம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி, இஷாத், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரீத்திகா, அலெக்சா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, மிக இனிமை இந்த பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதுமான பாடல், அருமையான பாடல், மகிழும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். கரூர் ரகுபதி ஐயார், ஆஹா பூக்களுக்கெல்லாம் சிறகு முளைத்து மொத்த பூவும் இங்கே வந்துவிட்டது, சிறப்பு ஐயா, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கிறது ஐயா, அதையும் தந்துவிடுங்கள், சிறப்பான ஒரு பதிவு, நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் சீனிவாஸ் குரலில் பாடல் அருமை இனிமை, இனிமையான பாடலை தேர்வு செய்த தீபாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. ரகுபதி ஐயார்கள், தேன்மொழி அவர்கள் ரகுபதி அவரின் பதிவிற்கு மலர்களால் வாழ்த்துக்கள், அருமை, நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான உடை முதலை உதடு என்று ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்களும் சரியான உடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் அவர்கள் விருப்பத்திற்காகவும், தர்ஷன் சுதிக்ஷா குட்டி அவர்கள் விருப்பத்திற்காகவும், ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து, சொல்லாமத்தானே இந்த மனசு தவிக்குது, மனசு தவிக்குது.

ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான ஒரு காதல் பாடல். சொல்லாமத்தானே இந்த மனசு தவிக்குது என்று பாடல் ஒலித்து சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன், தர்ஷன், சுதிக்ஷா குட்டி இவர்கள் விருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல். நெஞ்சார்ந்த நன்றிகளையா. மற்ற மகிழ்ச்சியுடன் பதிலின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர், சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். இசைத்தரம் அருமை என்றும் நன்றி. லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் என் விருப்ப பாடலை வழங்கிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனிய முற்பகல் வணக்கத்துடன் நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் டிஆரை கண்முன் கொண்டு வந்து டண்டனக்கா அண்ணக்கா டனக்கடக்கா என்று அழகாக ஒரு இசையமைத்து கொண்டிருக்கிறார். வாடா எம் மச்சி வாழக்கா பஜ்ஜி என்று அழகான ஒரு வசனத்துடனும் சிறப்பு. நன்றி. பழைய டிஆர் பார்ப்பதற்கே ஒரு சிறப்பு தான். லக்ஷ்மி சீனிவாசன் ஐயாவர்கள் வாத்து அத்தி, ஆஹா சிறப்பு ஐயா, அழகான அட்டகாசமான பதிலை தந்துள்ளார்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் வளம் வந்தது. தேன்மொழி முருகன் அவர்களும் அனைவருக்கும் ஒரு பரிசு பாடல் வேண்டுமென்று கேட்டிருந்தார்கள். இது வருகிறது உங்கள் பரிசு பாடலாக. ஏதோ என்னால் முடிந்தது இப்பொழுது இதுதான். பிறகு உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேளுங்கள். அதற்கேற்றார்போல் வரும் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.

அண்டகாகசம்

வெற்றி மேலே வெற்றி தான், நம்ம கையிலே வெள்ளிக்காசு என்றுமே எந்த கையிலே என்று அழகான ஒரு பாடல் ஒலி சென்றது. புதிர்கான விடையை தந்த ஆத்துரை நெஞ்சங்களுக்கும் அந்த பாடல் பரிசு பாடலாக வளம் வந்தது. பாடலை கேட்டு தேன்மொழி முருகன் அவர்கள் பரிசு பாடல் கேட்டும் அருமையான பாடலை தந்துவிட்டீர்கள், மிக நன்றியை என்ற நன்றி தெரிவித்துள்ளார்கள். சபரி சொந்தங்கள் அனைவருக்குமே என்றும் வெற்றி மேல் வெற்றி தான், இதில் சந்தேகமே இல்லை. நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அருமையான பரிசு பாடல், மிகவும் அருமை பாடல்களை தேர்வு செய்த இயக்குனர் கீதனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார்கள். நன்றி தேன்மொழி முருகன் அவர்கள். சிறப்பான பாடல், இசைத்தரம் அருமை, சூப்பர் என்று பாராட்டினார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூர் திருஞானம் அவர்கள் பாடலை கேட்டு சூப்பர் என்று இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சிறப்பு என்றும், சிறப்பு சேவை தொடரட்டும் என்று தேன்மொழி முருகன் அவர்களும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் தேங்க்யூ, மிக்க நன்றி என்றும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் அனந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் ஒரு பாடல் மிஸ் ஆகிவிட்டது, இதை வந்துவிட்டது அவருடைய பாடல். நான் சிகப்பு மனிதன், அவன் பாடலை வழங்கவில்லை என்றால் அவர் மட்டுமல்ல கண்கள் கூட சிகப்பாக மாறிவிடும் கோபத்தில் அவருக்கு, அதனால் பாடலை தந்து விடுவோம். எல்லோருமே திருடுங்கத்தான், நிச்சயமாக ஐயா, ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பொருளை திருடி கொண்டு தான் இருக்கிறார்கள், அதில் எந்த ஐயமும் இல்லை, எல்லோரும் திருடர்கள் தான். இதை வருகிறது ஐயா உங்கள் பாடல், நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து.

தத்துவமான ஒரு பாடல், அட்டகாசமான பாடல், நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சொட்டி வட்டம் அனுமந்தபுரம் சங்கர ஐயார் நிருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்து கொண்டு, தேன்மொழி முருகன் அவர்கள் எல்லாருமே திருடுங்க தான், சொல்லப்போனால் குருடுங்க தான், சிறப்பான பாடல். கங்கை அமரன் குரலில் பாடல் தூள், அருமையான பாடலை தேர்வு செய்த சகோதரர் சங்கருக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். அருமையான பாடல், மனதை தொட்ட பாடல், இனிமேலே சேர்த்திருந்த உள்ளத்துக்கும் நன்றியும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, ரிட்டையர்பட்டி தீபகுமார் அவர்கள் கொடுக்கப்பட்ட புதிர்க்கான சரியான உடையை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆஹா, குட்டை மட்டையா, ஐயையோ, கூட்டு கூட்டல் என்று கூட்டு குட்டை என்பது சரியான உடை. கூட்டு மற்றும் குட்டை, ஆம், கூட்டல் எழுத்து குட்டை என்றும் சரியானுடைய அதற்கான உடை தெரிவித்து கொண்டு, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சிக்கு அனைவரின் பாடலும் நிறைவடைந்து விட்டது என்று நினைக்கிறேன். யாருடைய பாடலாவது விடுபட்டு இருக்கிறதா தெரியவில்லையே. நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இதோ

நிகழ்ச்சிக்கு நிறைவாக அழகான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. குரு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே, பகிரின் பக்கத்தில் இணைந்து ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் நிறைவு பாடல் மிகவும் அருமை, இதுவரை அழகாகவும் அருமையாகவும் பொறுமையாகவும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இயக்குனர் கீதம் நேசிக்கும் கீதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பு என்றும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் டாடா பாய் பாய் உள்ளம் கடிந்த நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி தேன்மொழி முருகன் அவர்கள். இன்று நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நேரம் போனதே தெரியவில்லை. அருமையான பாடல் தேர்வுகள், சிறப்பான வினாவிடை, இவை அனைத்தையும் அருமையாக தொகுத்து சிறப்பாக வழங்கிய நமது இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி நன்றி. நிறைய பாடல் ஏ ஆர் ரகுமான் குரலில் பாடல் இனிமை, பாடல் தேர்வு அருமை. நன்றி நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பு சேவை தொடரட்டும், மிக்க நன்றியுடன் நன்றி. கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியானுடைய ரெட்டியார்படி தீபகுமார் அவர்கள் சேவல் அவல் என்று அழகான விடையையும் தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.

மாலை 7 மணி சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா?

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் ஒரு அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர்சந்தங்களே. பாடலை கேட்ட சார் நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பிலிருந்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள். குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: படம் முதல்வன்.
0: அட்டகாசமா பாடுறீர்கள் ஐயா, இதை வருகிறது ஐயா உங்கள் லுக்களுடன். இந்த பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஷக்கலக்க பேபி. ஆறு விட்டால்

0: Yeah. Adiós, amigo.
1: அட்டகாசமான ஒரு கலக்கலான பாடல் ஒளிச்சென்றது முதல்வன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலை கேட்டு முழுதும் விரும்பிய நேயர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம், பாருங்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் பாருங்கள் வணக்கம். காந்தி நகர் சாந்தி, வணக்கம் வாருங்கள், மகிழ்ச்சி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல் அழகான ஒரு பாடல், அழகான பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி. கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்கள் விருப்பத்திற்காக முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒலிச்சென்ற அந்த அட்டகாசமான ஒரு பாடல், முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேய சொந்தம் கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா.
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, வணக்கம் வாருங்கள் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: குறுங்கள்
1: மேகல் பட்டிலிருந்து இது ஒரு பொன்மாலை கோயில்.
0: உங்கள் பெயர் சொல்லுங்கள் ஐயா.
1: முத்து.
0: முத்து ஐயா அவர்கள், வணக்கம் வணக்கம், நன்றி ஐயா. இதோ நீங்கள் கேட்ட பாடல் கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயாவின் விருப்பத்திற்காக நேழ்கள் திரைப்படத்திலிருந்து இது ஒரு பொன்மாலை பொழுது.

ஒளிச்சென்ற அந்த பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம் கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயாவர் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துள்ள சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் 8270330349 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: சபரி வாழ்வர்கள் நீங்கள் கேட்ட வேண்டிய கட்சியில் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தமிழ்.
0: வணக்கம் ஐயா.
1: சொல்லுக்கு சுவை வள ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளுக்கு விரும்பிய பாடலை தந்து மகிழ்விக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எக்கோ அடிக்குது ஐயா.
0: உங்களுக்கு எக்கோ வருதுங்களா ஐயா? இப்போ பாருங்க ஐயா, பக்கத்தில் இருப்பதால மாரி இருக்கிறது தெரியவில்லையா? சொல்லுங்க ஐயா.
1: இப்போ வரல, இப்போ உங்களுக்கு கேட்குது, உள்ள கேட்குது. எனக்கு வந்து நினைவெல்லாம் நித்திய படத்துல அந்த ரோஜாவை தாளாட்டும் தென்றல்,
0: ரோஜாவை தாளாட்டும்
1: நான் சொன்னது திருப்பி ரெண்டாவது வருது, எனக்கே கேக்குது.
0: லைன் கட் பண்ணிட்டு வரீங்களா? பாருங்க,
1: பரவாயில்ல பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாம், அதனால வேண்டாம், பாடலை கேட்போம்.
0: நிச்சயமா ஐயா,
1: என்னங்க
0: கேட்போம் ஐயா.
1: ஓகே பார்க்க பார்க்க.

குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயர் அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார். நினைவெல்லாம் நித்யா என்ற திரைப்படத்திலிருந்து ரோஜாவை தாளாட்டும் தென்றல் இது வருகிறது. அவருக்காக அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு இனிமையான மென்மையான பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேசந்தம் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:32.

0: இந்த திரைப்படத்தில் இருந்து எந்த ஊரு எந்த ஊரு அழகியடா கண்ணை விட்டு விலகல்லடா. வித்தியாசமான ஒரு பாடல், அருமையாக இருக்கும் பாட்டினுடைய இசையும் வரிகளும். எனவே இதை சபரி உறவுகள் முத்துக்கல்யாணி அம்மா பாலச்சந்திர பாபியும் இணைத்துக் கொண்ட இந்த இனிமையான ஒரு பாடலையும் கேட்க நான் விருப்பப்படுகிறேன் என்று கூறிக்கொண்டு இன்னைக்கான இரண்டு சிந்தனை வித்துக்கள் உங்கள் பாதையை நீங்களே தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு அதில் நடக்க முடியாது. அடுத்து, நீங்கள் சாப்பிடும் உணவில் உங்கள் பெயர் உள்ளதா என்று தெரியவில்லை, ஆனால் நீங்கள் வீணாக்கும் உணவில் அடுத்தவர் பசி இருக்கிறது. எனவே உணவை வீண் அடிக்க வேண்டாம்.
1: உண்மைதானே?
0: இந்த ஒரு இரண்டு பொத்துக்களையும் நிகழ்வில் மாலையாக கொடுத்துக் கொண்டு மற்ற மகிழ்ச்சி ஐயா.
1: நன்றி நன்றி சிறப்பையா, மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயாவின் விருப்பத்தில் பட்டத்து யானை திரைப்படத்தில் அழகான பாடலுடன் இரண்டு சிந்தனை துளிகளை தந்துள்ளார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு

0: காட்பாடி சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக. என்ன ஒரு அழகியடா என்று பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வாருங்கள் ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி. குறுங்கள் ஐயா, உங்களுக்கு விருப்ப பாடல்.
1: எனக்கு இன்னைக்கு வந்து இதயம் பார்க்கிறது திரைப்படத்திலிருந்து யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே மனிதனோடு

0: தன்னோட பலம் எதிலே நம்பிக்கையிலே, நம்பிக்கை தான் விளக்கு இரு கண்ணிழந்த நமக்கு, நம்பிக்கை தான் விளக்கு இரு கண்ணிழந்த நமக்கு. அந்த பாட்டு ஒன்று
1: சிறப்பாக பாடுகிறீர்கள் ஐயா. இது வருகிறது நீங்கள் பாடிய பாடல். நன்றி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாவின் உற்பத்தியில்

மேலோட பலம் எதிலே நம்பிக்கையிலே, யானையின் பலம் எதிலே மனிதனோட பலம் எதிலே.

ஒழுக்கு வந்ததில்லையோ அந்த மூன்றாம்.

0: பார்வையுள்ள மனிதர் தானே பாவம் செய்வது, ஏற்ற தாழ்வை மறப்பதற்கோ குருடரானது.
1: மனிதனோட பலம் எதி

0: உணர்ச்சிகரமான ஒரு பாடல், சோகப்பாடல் இல்லை சுகமான பாடல், சந்தோஷ பாடல், எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. இந்த பாடலை அப்பேற்பட்ட பாடல் ஒலிச்சென்றது. பார்வையற்றவர்கள் எப்படி வாழ்வார்கள், அதாவது ஒரு வரி வந்தது எங்களுக்கு ஏற்றத்தாழ்வு தெரியாது என்று. ஆமாம், அவர்கள் என்ன உடை அணிந்திருக்கிறார்கள், என்ன நகை போட்டிருக்கிறார்கள், எதுவுமே தெரியாது என்று ஒரு வரியும், நம்பிக்கை தான் வாழ்க்கை என்றும் அழகான தத்துவமாக ஒரு பாடல் ஒலிச்சென்றது. இந்த பாடலை கேட்ட ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். சிறப்பான ஒரு பாடல் ஐயா, உங்களால் கேட்டோம் இன்று இந்த பாடலை. நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் மேல் தீசமங்கலம் சி லோகநாதன் நெசவாளர்.
0: நெசவாளர்
1: வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி, வாழ்த்தி உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மற்றற்ற மகிழ்ச்சி, வாருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: ஐயா, எனக்கு பொண்ணு மணி திரைப்படத்திலிருந்து சுமந்து அல்பும் பயலும் சும தேவைப்பேமா
0: அழகாக பாடுகிறீர்கள் ஐயா. அழகான ஒரு பாடல் இது வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் மேல் சீசமங்கலம் லோகநாதன் நெசவாளர் அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல், பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து.

ஒலிச்சண்டா அந்த அட்டகாசமான பாடல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் மேல் சிசமங்கலம் லோகநாதன் நெசவாளர் அவர்கள் விருப்பத்திற்காக பாடல் ஒலித்திருந்தது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: பல்லவி இல்லாத பாடல் அப்படிங்கிற படத்திலிருந்து எஸ்பிபி சார் பாண்டா ஒரு அரிதான பாடல். இந்த பாடல் என்னை மாறி இருக்கக்கூடிய ஒட்ட நண்பர்களுக்காக இந்த பாடத்தை பாடியிருக்கிறேன்.
0: இன்று ஏதாவது இது போன்ற நாள்
1: இல்ல இல்ல, நண்பர் கேட்டாரு ஒரு பாட்டு,
0: கோவை சேரன் நகர் ராஜேஷ் ஐயாரின் விருப்பத்திற்காக பல்லவி இல்லாத பாடல் திரைப்படத்திலிருந்து

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் பல்லவி இல்லாத பாடல் என்ற திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலை கேட்ட நல்ல உள்ளம் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் ஐயாவின் உள்ளத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர்ந்தோம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல்?
1: ஜென்மாஷ்டமி, அன்ன பரமாத்மா பிறந்த தினம், எல்லாரும் சிறப்பா கொண்டாடுவாங்க. சபரி வானொலி சொந்தம் அனைவர்களுக்கும் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி.
1: எனக்கு அதை முன்னிட்டு கலியுக கண்ணன் படத்துல சுசீலாமா பாண்ட கண்ணையா என்று தொடங்கும் பாட்டு பாடு.
0: நிச்சயம் கேட்டு மகிழ்வோம். நன்றி. கோவை சேரன் மன்னர் ராஜேஸ்வரி அவர்களின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் இதோ.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கோவை சேரன்மநகர் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக கலியுக கண்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி, கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: லட்சுமி கல்யாணம்
0: நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம். இதோ நன்றி. நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் விருப்பத்தில்

0: அட்டகாசமான ஒரு பாடல். லட்சுமி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேய சொந்தம், நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்களின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு இதயம் கடிந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான ஒரு பாடல். நாளை கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அந்த பாடல் அவர்கள் தேர்வு. நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேய சொந்தம், வணக்கம் ஐயா. வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: திருவாரூர் மாவட்டம் சில்லூர் சதா குடும்பம். எனக்கு வந்து அந்த ஓடங்கள் படத்துல இருந்து சந்தன பூவை சம்மதிக்க போறேன்.
0: நிச்சயமா கேட்டு ஐயா, நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த
1: நண்பர் வந்துட்டாரு, அவர்கிட்ட பேச உரையாடல் போடணும்.
0: நன்றியா? நன்றி நன்றி, வாருங்கள் ஐயா.
1: நன்றி.
0: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கௌதமன் ஆசிரியர் ஐயா நிரூபித்திருக்காக ஓடங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: இனிமையான இதமான ஒரு பாடல். சிறப்பு ஓடங்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேசந்தம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கௌதமன் ஆசிரியர் ஐயா நிருபத்திற்காக அந்த அழகான பாடல் கேட்டு அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனிய இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியோடு இணைவது கிருஷ்ணகிரி மாவட்டம் மனமந்தபுரத்தில் இருந்து சங்கர். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் பகுதியில் மழை பெய்கிறதா ஐயா? கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில்
1: மழை, லேசான மழை.
0: ஆஹா, பரவாயில்லை, சந்தோஷம். குறுங்களையா உங்கள் விருப்ப பாடல்?
1: எனது விருப்ப பாடல் வந்துட்டு நான் நானே தான். அந்த திரைப்படத்தில இருந்து நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா?
0: ஆமாம்.
1: அதை முன்னிட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பாடல் இது. மிக அரிதான ஒரு பாடல். இந்த பாடலை வந்து நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும்
0: நிச்சயமாக கேட்டு மகிழ்வு. நான் நானே தான் ஐயா. சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சட்டி வட்டம் அனுமந்தபுரம் சக்கரை ஐயா நிருபத்தில் நான் நானே தான் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் இது.

ஒலிச்சென்ற அந்த பாடல் நான் நானேதான் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் அனுமந்தபுரம் சங்கர ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வருகிறது.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கோவிலிருந்து ராஜ் சந்திரமோகன் ஐயா. நீங்க நல்ல இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, வாருங்கள்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி
0: ஐயா. உங்கள் விருப்ப பாடல்
1: ஐயா? படம் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம். பாடல் வந்து தேவன் கோவில் மணியோசை.
0: நிச்சயமாக
1: அந்த பாடல முடிவெடுப்போங்க ஐயா.
0: சிறப்பாக
1: ரசிப்போம்.
0: நிச்சயமாக ரசிப்போம் ஐயா.
1: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா.
1: நன்றி.
0: கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா விருப்பத்தில் அழகான ஒரு பாடல், நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து தேவன் கோவில் மணியோசை கேட்டது என்ற இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயார் நிருபத்தில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. சிறப்பு ஐயா, நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசேரில இருந்து விஜயரசகுமார் பேசுறோம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி
1: இருக்கீங்க? யுஎஸ்ல இருந்து.
0: நிச்சயமாக, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? குறுங்கள் உங்கள் பாடலை.
1: சுப்ரபாதம் படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும், காலங்கள் தோறும் நினைப்பது நடக்கும் என்ற அந்த அழகான பாடலை வழங்கவும். நன்றி.
0: அழகான பாடல் பாடுகிறீர்கள். நன்றி நன்றி.

0: சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் என்ற பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தம், அமெரிக்காவிலிருந்து விஜய் அரஸ்குமார் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, அவர்கள் யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம். வாருங்கள்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து
0: ஐயா. மகிழ்ச்சி. வாருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். கூறுங்கள் ஐயா உங்கள் விருப்ப பாடல். அழகை அட்டகாசமான பாடல் இதோ உங்களுக்காக வருகிறது. மீரா வருவாளா என்று கண்ணன் கேட்கிறானா, கண்ணன் வருவாள் என்று மீரா கேட்கிறாளா? மீரா தான் கேட்கிறாள். சரி.

சரிங்கய்யா, எனக்கு ஒரு நிமிடம் மாறிவிட்டதோ என்று நினைத்தேன். நன்றி ஐயா. இது வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பிரகாஷ் ஐயா விருப்பத்திற்காக

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் மனதில் உறுதி வேண்டும். திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல், அருமையான பாடல். வாழ்த்துக்கள் ஐயா. கேட்டு மகிழ்ந்த நேர் சொந்தம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டையிலிருந்து பிரகாஷ் ஐயார் நிறுவனத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: தேன்மொழி முருகன் பேசுகிறேன்.
0: வணக்கம், மகிழ்ச்சி. இணைப்பிலிருந்து நன்றி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல்? நிச்சயமாக.
1: அதனால எனக்கு வீரமணி பாடிய கண்ணா கண்ணா கண்ணா கண்ணா கோதையர் திருப்பாவை வாசுகி எனும் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான்.
0: அழகாக பாடினீர்கள், அட்டகாசமான பாடல், சிறப்பாக பாடினீர்கள். இதை கேட்டு மகிழ்வோம், நன்றி. தென்காசி மாவட்டம் சோனச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் அழகான ஒரு பாடல்.

0: அருமையான ஒரு பக்தி பாடல் ஒழித்திருந்தது நேர் சொந்தங்களே. கோதையின் திருப்பாவை என்று விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒழித்தென்றது. அவருக்கு நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீ பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யாரை விருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், சபரி வானொலியில் கல்யாணம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். மகிழ்ச்சி இணைப்பிடந்தமைக்கு நன்றி. குறுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: படம் பெண்மைக்குரியவள்.
0: பெண்மைக்குரியவள் சிறப்பான ஒரு பாடலையா? இதை கேட்டு மகிழ்வோம். நன்றி. நிச்சயமாக கேட்போம் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் உற்பத்தியில்

0: இதமான பாடல், இனிமையான பாடல், என் மனது ஒன்றுதான் என்று அழகான பாடல் ஒலிச்சென்றது. தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் வட்டம், தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல்?
1: பாடல் வந்து கோகுலத்து கண்ணா கண்ணா சீதை இவள் தானா. அதுக்கப்புறம் தெரியும், பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
0: நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக.

0: நீ விருப்பப்பட்டபடியே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ஏரியாவில் உள்ள எல்லா குழந்தையும் கூட்டியா இருந்திருக்கேன். இப்ப நம்ம வீடுதான் கோகுலம்.
1: நான் தான் கிருஷ்ண. ஆமா, நீங்க யாரு?
2: நான் நிலா.
1: நிலாவா? அது வானத்துல எல்லாம் இருக்கும்.
2: நான் பூமியில இருக்கிற நிலா.
1: நிலா எப்ப பூமிக்கு வந்துச்சு?
0: இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. பேசாம சாமி கும்பிடு.

0: அழகான ஒரு இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்களின் விருப்பத்திற்காக நாளை கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அந்த பாடல் தேர்வு செய்திருந்தார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய சொந்தம் வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், ராமாபுரம் அனுசுயா.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள், மகிழ்ச்சி இழப்பிழந்தமைக்கு நன்றி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல்?
1: கண்ணுக்கு மையது படம், அன்பு மலர்கள் சோலை இது, ஜானகி அம்மா குரலில் இந்த பாடல் ஒலிக்க விடுங்க, நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம்.
0: ரசிப்போம், இது வருகிறது.
1: நன்றி நன்றி.
0: கண்ணுக்கு மையெழுது திரைப்படத்திலிருந்து ராமாபுரம் மனுஷ அவர்கள் விருப்பத்திற்காக.

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது நேர் சொந்தங்களே. ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷாக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, அவர்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நிச்சயமாக இது வருகிறது. மதுரை மாவட்டத்தவணி அழகர் ஐயா.

0: விருப்பத்தில்
1: நாடறிய தேதி வச்சு நாள் கிழமை பார்த்து

ஒளிச்சென்ற அந்த பாடல் பும் பும் மாடு திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. விரும்பி நேர் சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயார் நிருபத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஒரு பாடல்

நிகழ்ச்சிக்கு நிறைவாக அருமையான ஒரு பாடல் கேட்டு முடிந்த நேர சொந்தங்களே, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் என்று. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் சபரிநேசன் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

0: A bond.
1: Pandu baby.